0: ཕན པ ཅི ཡོང རྒྱུར འགྱུར བ བྱ རྒྱུ དང སང འགན སྒྲུབ བྱ རྒྱུར འགན སྲུང བྱས ཏེ ཐེམ འགན སྲུང སྲུང ཤུང ཕེ བ བྱ རྒྱུ དང རྒྱུ ཅི ཡིན ཞེས སོང པ རེད
1: ཞེས ཉེན ཤུ ཡིན ནས ཉེན ཤུ དེ ཉེན པར ག སོན པེ ཚོ པེ སན དུ ཁྱེ ཞེན ཁང ཁོ སོང ཤོ དང པེ དང ཁོ ཕེ དང ཡིན ཁེ རེ ཚོང དང ལ སོ ཚོ པ ཞེ དག དེན ཅེ ཁེ རེ ཚོང དེ ཡོ རེ ཚོང ནེ ཨེ ཁེ ཁྱེ པེ སོང ཤོ ཤེ ནེ ཞེན ཁང ཅེ ཐོ ས ཉམ ཅན ཤེ ཚོ པེ སན དུ ཁྱེ ཞེན ཁང སོང ཤོ དང པེ དང ཁོ ཕེ དང གུ ཤེ པ དེ མ དང ཇང སན ནེ ཁ ཁེ ཞེན ཁང ཁོ ཡོ ཆ ཁོ ཅེ ཁེ ལེ ཁེ ཉམ ཅན ཚོང དེ སན དུ ཁྱེ ཞེན ཁང ལ མེ ནེ ཁེ རེ དང ས ན པ ཤེ ཁང ཁེ ཆ ཅན ལོ ཕེ ཅེ ཇང ཚོ ར ཚེ རེ དང ལ ཚ ལོ ནེ ཁེ གེ གེ ཁེ མོ ཝ ཉོ ཅན ཁོ ཡེ དང གེ ཇང ཚོ ཅེ ཡེ ནེ ལོ ཡེ ཁེ ཚང ཅེ ཉ ཉོ སོང ཅོ ཤེ པ ཁེ པེ ཚོབེ སང དར ཇན ཏེ དང ཆན ཡོ ལ ཆ པེ ད ཡེ ཚེ ནེ ཤེ ཐུ ཅེ ཨེ ཁེ ཡ ཁེ པར ཇོ དུ ཇུ ཡེ ཇེ རེམ ནེ ཇང ཚོ ལ དེ ནེ ཡེ ནེ ད ཡེ ཚེ ནེ ཤེ པ ཁེ ཅེ ཁེ སོང པ ཤེ ཁེ རེ ཚོང དེ དོ ཁེ ལེ ཁེ ཝང གེ ཇང ཚོ ར ད ཡེ ཚེ ནེ ཁོ ཤེ དང ས་ཁེ ཤེ ཁ ཉང སོ སོང གག ཅེ ཆ ཁོ ལ མེ ནེ ཇུ དར དང སན ན ཝ དང ས་དེ ཁེ ཤོང ལ ཛ པེ རི ན ནེ ཚེ ཡེ ཅམ ཅེ ཐེན ཆོ ཤེ པེ ཐ ན ཟང པོ ཚོ ཁེ ན པ ཤེ ཤང ཁེ ཅན ཅོ ལོ ཁེ ཁོ ཡོ ཚེ རེ དང ལེ ད ལོམ ནེ གེ གེ གེ ཁེ མོ ཝ ཧེ ཡི ལེན གེ nga zo yun ge to gan ge xin jiu xin de ka jie chen ne zo bei san di ji ye xin jiu la bei da sa kong de xi ye ji sa ba xi ji ri cong de to zo de ni ge da ye la ling de ji ji qiu bi li pe da dong qi li ken wa ding zu xi ne san di cuo dan qiu yu xin han ni zu la da ge xi de ce ri ji yong da rang yong jie qiu ko yu ji de la ne song de dang zi xi ba xi xia lu lu qin ni ji da ko yu lu ni ge yuan zhen yan ba zhu guan chang jie da ding jie cong de to 这里的团别中国电影这一中间空间层把这一个三部也空对特别热我也计算不是不用去帮助村子一档香港娘岁价格没的里面安联看给做你吃的看给住进李寿平给去可以就选档去香港松手档娘说去天空松手所天年恰空看给其里看望连续十点娘娘别的等三档月做别三天香港国有了松手下街六七千部破月计算不是
0: 这次年是祝年级国母三百七的真的碰顿着就这两年保障三百五十八就动作细别保级人类就这提前告诉别我从这个来三年外的用当于几年用这部部长徐志文杰结果我这边恰不能行让将军就我真正被当加了路上停止一应过级我从这个就有百的我从这个托保障当广东给装了多个
1: 波多岸边张达的一般车把档米里吉我们人力下下拉莫档长期地基等车门撒光门这位人力娘这些被我们自己加起中文党有口味的米里吉切就等把档第二级娘上顶皮人力吉多么吉祥有把的实现年却中年之国母三八级的这年碰顶着就算两年北京三百五十八就能做西北北街人力就在对接各所并各从这个拉萨年把戏 这个看见的抽签接了对接九个电影中央的对联咱们两个这点过去查吧是有点的长期这两年课的现在项目不一定但是都别人的天津人课了没做参考一些十八档所以说在当等着整个了感觉两个月让一个把戏中文成了这人的天津能力不算错碰到 人不接这么行不都别还将国不熊算不是不接人力就在对天各顺便国从这个这才是很明恩的不要当广东给中人对个了本地安边张大人希望的这把戏对个的用那么粗把当广东长信所把念的这把信心明世界我们一个人的音别那么当广东给重新念的这把的有过当马祖当给马不把戏 中人对个了，北京岸边张大人西边插这把，虽然张对接，那么当广东给张庆年年，咱们人边我们一个人一把当，天天西边咱们把了，那他当，插起说等起托，让等几年我把西边黑日给算把些，对个对，对三个西边，绕到给托年年，刚用三托当广东三个天明把了，有对接，家里周围当人西边，人么话，中人接。 你先拿他们当广东给张先生，叫他我们南京，让这头把新都去算把些。什么话？文凭眼界，我先别俺公送我来，过来先把他，没得接，再给娘子娘投票。等个别用，养俺大爷陪我养。我先别，家里的双眼，我最中华买的就是最美的黑色当年，我最美正，我为大爷接把，转头把下阵去算把些。一头双眼呢，刚在就在地前的，现在这边去，你看你把他下阵一下。 디진 뉴가 칸다 탄켄 젠칸게 냥고 시디 용난고 제 부중 르다 소바다 현로 망조제 제사 소바 너미 희가 진니제 퇴사랑 이제 진지바 기제 등자 기더 차든 샤딘 이현 현

0: 美国公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路公路 Tiring mo so da da lu yo da. Ta ne tik ze ne ge yo shi.
1: Xi zhang tu chu de xi ne lu ge chou ge. Da wo neng an zu lo de ge ga le ge de. Deng zu qiu ne yo ma de.
0: Ti ding zui me ne tu ma shi. Ne zu la bin su ge ki shi.
1: Ye yin qi zu.
0: Du du han qi. Me ho na ge mi so. Zhang ye ge ke zhe ke ga.
2: A ba ji le song qi ne tu le pa sa le ji.
0: Yi da. Ye xie ba nian ji. Niu zeng ge zu ma pa da.
1: Niu ze gu zhe ge.
0: Nga la se cengbe zhu rin yi, nye mi cangma genki hor da.
1: Nga nam rab di genki nye sou di, kiri sui da xia di gen yu zai nye ki so.
2: Tan do jilin yin qi ne? Tu lu pang san le xia.
0: Zhang ye me guo na mi so la, la zi zi ge yo shi.
1: Nye bu gu jian zhuo zhi la, nye a zi me guo na li yu. Nye tan do se so la, jin zi xia da zuo xiu yu.
2: Nyu zai gu bju, lam san tu lu pang san le rin su.
1: Le zhung lo shu gu kwa ga ma la pi zi do.
2: Lo zhung lo shu gu kwa ga ma la pi zi do.

0: Karchebre.
1: Jibri.
0: Yengi jibri mare.
2: Jibri.
0: Jibri e. One jibri be.
1: One jibri.
2: Hahaha. Yang xiu.
0: Tang shan han ji. One jibri be.
2: Jibri da. Yang xiu.
0: Karsa. Ya jo a nya ja. Ya jo a nya jung bu. Ya jo a jung bu na ma.
2: Ya jo ma le da. Bian zu su su jun tan bian jie ra bu bu. Wei. Bang jo ge che be to da. Dang su du nyam ka zhe min de.
1: Ji ma ne ma xin ye ten zu ka le qiu le ma ni a.
2: Ma su yi be. Bi jo jia duo lao zai yi be ga lo ge qian bu yu zai shi.
1: Qi si cha si mie de guo de cai ren bu zhe mo ye bu yi ne. Tao shu ding ji le ten zu bie de mian su gu le bu. Wo de long de sa.
0: Long de gu xie guo qiu ne.
2: 你前呢你弄的切切的看那是你不提你也不用记得给你不吧可是看那就落不前面呢你也脱落的给拍起面子去不可以让人买的生病捆吧恰恰你你也够不拉不咱们是吧阿佳你也够不拉不你说不是吧
3: 那大西落不就去年一打卡着讲没做嘛的做的讲不是先把到每次去那个不拉不去我去的这里你也这么呢要我先给你我都是什么时候他过的都是的对让别的爹爹自己约不着阿佳给今年的车差不多吧王姨周家多
0: 让你哭的我这钱不是咱鱼子不过大把我给你阿家鱼来了苏联开完电视的呢看不起独自给不了了你头我那边该得阿舅三家鱼给嘛是吧三家是大哭还有吧你也不给你做不了吧阿家让给鬼这个这些呢俺这谁不拿了给不行给呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵呵